ராமே ஜித்தனந்தி வியாகி மண்ணு சூவி தங்கையா தேரே மூரே புல்லே நாட்டப்பர் சாராமி ਚਾਰ ਦਿਨ ਸੁੱਖਾਂ ਦੇ ਕਦੇ ਨਾ ਕੱਟਿਆ ਹਰ ਵੇਲੇ ਦੁੱਖਾਂ ਦੀ ਹਨੇਰੀ ਚੁੱਲ੍ਹ ਦੀ ਅੱਖਣਾਂ ਦੀ